குப்பந்தை மேத்தான் நூறா யோன் பனான் மெவுடி எஃப்எம் ஐச்சினா போய் நான் நரதாயின் கை எப்பன் போராய்த்தேனுவா எப்போ வந்தானுண்டவக்கி நிமையாவும் வந்தானுண்டாயினா மெந்தம் தப்பனைக்கோ உங்கரா மெய்யோ எப்பன் கமெவுடு கொடிக்கை மெந்தம் தப்பனைக்கோ குவங்குறா மெய்யை குயனை யானி பியாம் மெய்யோன் தபஸ் குயனை யானி மெய்யங்கம் குய குயனை யானி மணியப்பம் இந்த நொந்தே தித்தன்மையான் தாயையும் தீமத்தான் கஞ்சம் பண்டை தானகோ கக்குறையம் ரோனக்கினி கண்வான் நனைக்கோ வாக்கி மகை நனந்தே தித்தன்மையான் தாயையு கண்வான் நர கதைக்கிங் கஞ்சினா முன்ன மெந்தே போன் நிமியாவா கேமே நம் ரோங்கோ தருமியா கிமே அம்மா வணிக கக்கி புஸ்தத்தை நிமியாவா கே ஹனே தவறாய் புக்கிந்த உயிகே போவையு ஐயரியா கமே ஒரு கொடி கிமே நம் தப்பனுக்கோ குவங்கோங்குறா மெய்யை ஐயோராம் நீர தத்தோப்பியந்த தீமத்தன் ரோரானி கொமைக்கை ஆனிக்க கமேவோ நிக்கரோக்குவா tokin ara kanwana ko ni pon ponta buena ayere terano ko kanwan te spangam me ganne na kukurei ke kona kukurei me ganne na urine rine aken na ngangani ko narande kanwan te pakam tayeng

இவன் இப்போ நான் மெவுடி எஃப்எம் வச்சு நான் போயிட்டேன். எப்பன் போகிறோம் இங்கே கைத்த போயினா இவன் கண்ணத்து தயாரியா பண்ணுறோம் என் தொக்கினா கண் வந்தாரா அக்கா தயிரிக்கு நான் கோயம் தேசாங்கிறா தக்கான் தனிங்கப்பா எஸ்என் ஓ வைக்கிறோம் ஐத்து தயிரிக்கை நூவனை பற்றி மேசு ஓகே அங்கே ஏறி உட்காந்து தனிங்கப்பா பாக்கிப்பா என்ன குறை கண் வந்தேன் அம் தயிரிக்கையோ தயிரிக்கு நம்போங்க அதை பொந்தேன் தெம்மணி போங் வாப்பி மெத்த ஓனை பொங்கிட்டு நம்ம கைநாத்த பத்தம்பா ஓ வத்தங்க வாப்பி மானோவா குறார பறிக்கேன் தை மெத்த வந்துறாம் டானக்கு உரம் மென் தை மேலே அடிக்கும் தனி மேம் தாயேனா கொண்டு கரக்குவா தயிரிக்கையோ குறிங்க அதை மேடி எஃப்எம் மேலோ கிடைப்போம் நான் கொண்டேன் தெம்மணிங்க அப்போ தேவானோவா நைடிக்கு ஏறி தத்தோப்பியது எசன் டோரோனுக்கும் குறை பண்ண உறான் கத்திக்கு ராய் கொண்டு நிற்கிறேன் நம் தயிரிக்கு ஐயோ பையனத்து தர தர ராய் சப்போ போ நான் கொண்டேங்க அப்போ சப்போமா

0: மறு மந்திரம் ஆகிய கொத்தர போன பாய்
1: Sabu sama hari kalau terbuat.